0: 警官，接警进行任务，请立刻归队。薛军山，前方有紧急任务，命令你立刻归队。
1: 一定有出息的，
2: 快叫安琪，叫安琪，叫啊，
3: 叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊，叫啊